தரகடும் தரகடும் தரகடும் தரகடும் கரகடும் கரகடும் கரகடும் கரகடும் தரகடும் தரகடும் தரகடும் தரகடும் தரகடும் தரகடும்.